0: ராமனிட்டு கூட நாய் நுப்பத்தில் கூட நாய் யானு நாயகேத்து பெலே குறைப்புனவு துச்சனவு பண்டி பேலே பாடிது பெண்கு புத்தி அப்பமா நாண்டே மனோவேதல் சைசவன் ராப்புஜே ஹீரனா படுத்தி வெபிச்சாரம்
1: இன்ன
0: கண்ணு குத்தோடே சுவாமி
1: சாத்தான்

0: பார்ப்பேன். மூலம்
1: திரும்பி
0: சகனைச்சி அனிவாரிய காரணி கூட போது முப்பது லட்சம் நின்ன பாலுக்கு வேக வந்த சரி
1: அரசுக்கு போடாது அந்த அரசு இங்கே ஜாப்தாரி கொடுத்தேன்
2: அனிவாரியா
1: குழுவை மட்டும்
2: அரசு
3: போடு
2: அரசு
3: அரசு
1: முதலமைச்சா

ஹாய், என் குரு கிரண் பார்த்துருந்துல்ல, நிக்குல் கேனந்துள்ளாரு சாரங் எஃப்எம் 107.8 எஃப்எம் ஒன்று ரங்கு ரங்கு தவதுக்கு.

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை பத்தி யான நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

0: அது மூலம் திரும்பியவர்கள் அனிவாரிய காரணம்
1: முப்பது
0: லட்சம் நின்று வேக வந்த சரி
2: அரசு
3: அரசு
2: முதலா